பாட் புஸ்தக் சந்தியாவாதம் செல்பூ ஜல்பகுல் சமாதம் முக்சூட்டு கணசாரம் சிறப்பால் தியால் விசாரம் கல்மாலா தல் கலாட்டங் தோத்தி பஸ்திர பாட்டங் ஜே ஜான் பர்மங் கர்மங் சப் கோட் நிஸ்டோ கர்மங் கவு நானுக் நே ஜோத்யாவே வெண் சத்குரு பாட்டு ந பாவை பொடு கப்பொடு சுகாவிழா.